ஜா பரம் புலாய் சப் ஜக் ஸ்ரீ ஃபாவி ஹோயி பால் ஸோ ஸப் சாத் நா தேவை கியா சலே திஸ் நால் குர் பிரசாதி ஹர் த்யாயே அந்தர் ரக்யே உர்தார் நானக் கர்

பகத்து ஜோ துதுபானே நானக தின்கே சத்குருபானே மலார் மஹலா பஞ்சவா பரமேஸ்வர ஹோவா தயால் மேக வர்ஷ அமிர்தார் சகலே ஜீ ஜந்த திருப்தா சே.